0: வணக்கம் ஐயா.
1: என்ன வேலோ? ரைஸ் மில்ல இருந்து போன் ஏதாவது வந்துருச்சா?
0: வந்துருச்சு ஐயா. 300 மூட்டை அரிசி ரெடியா இருக்கு, மதுரைக்கார சாயந்தரம் வந்து எடுத்துட்டு போறானா.
1: புல் கேஷா வாங்கிட்டு லோடத்த சொல்லு.
0: சரிங்க ஐயா.
1: அப்புறம் நம்ம தியேட்டர்ல இந்த வாரம் எந்த படம் போடுறீங்க?
0: அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஐயா.
1: ஒரு MGR படம் சொன்னியே, அது கிடைச்சா போட சொல்லுங்க.
0: சரிங்க ஐயா.
1: இந்த தேங்காய் எல்லாம் ஏன் இங்கே கிடக்கு? உரிச்சு கோடவுனுக்கு அனுப்ப வேண்டியதானே.
0: அனுப்புறேன் முதலாளி. நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆளுங்களை வேலைக்கு வர சொல்லிருக்கு. வரணுமா அல்ல வேண்டாம் சொல்லவா?
1: தேவையிருந்தா வச்சுக்க.
2: அதுதானே ஆள் இப்படியும் கண்டிஷனா?
3: வள்ளி செட்டப்பா இல்ல சேச்சிட பாக்கியம்.
2: அதா ஆனந்த வள்ளி.
1: பொண்ணங்கடி குங்கியாச்சா?
4: ஆமாங்க.
1: நம்ம பழனிமுத்தோட பொண்ணுக்கு கல்யாணம்.
2: சேலையை சேச்சி ஆள் ஆக மாறி போய்.
3: சேச்சி சேச்சி என்ன கண்ட திருச்சறியோ?
2: எங்க நிறையனாடா அண்ணன், எனக்கு 10 வயசு இல்லையே உள்ளூ.
3: வா நமக்கு அங்கோட்டு செல்ல.
2: வேண்டாம், நம்மட குடும்பத்தோடுள்ள தேசம் மனசு காணும். அயல நம்மள தட்டிக்கலை.
3: இத்தனை காலாயிலே அதக்க மறந்து காணும். வா
2: எல்லாரும் எடுத்து
1: சாப்பிடலாம். அன்முகம் புள்ள
4: சாப்பாடு ரெடியா இருக்கு, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க.
1: என்ன மூஞ்சி ஒரு மாதிரி, ஏதோ சொல்லணும் போல இருக்க.
4: அது ஒண்ணும் இல்லைங்க.
1: என்ன சொல்லு?
4: கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம்.
1: அதான் கேக்குறல்ல சொல்லு.
4: நம்ம பார்வதிக்கு ஒரு ஆசை, பாட்டிய பாக்கணும்னு.
1: இதான விஷயம். நானும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நாளைக்கு பார்வதி கூட்டிட்டு தஞ்சாவூர் போயிட்டு வா.
4: அது வந்து தஞ்சாவூர் பாட்டிய இல்ல, எங்க அம்மா பாக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா இதுவரைக்கும் அவ அந்த பாட்டிய பார்த்ததில்ல. நானும் பார்வதியும் கேரளாவுக்கு போயிட்டு வரட்டுமா?
1: அம்மா கிம்மா கேரளா போ. பொண்ணோட ஆசைய லோ ஆசையா? யாரோட ஆசை இருந்தாலும் சரி, நான் சொல்றது கேட்டுக்க. என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அம்மா அப்பா பிறந்த இடம் எதுவுமே கிடையாது. இனிமே கேரள மலையாளங்கிற பேச்சை எடுக்க கூடாது. போய் படுத்து தூங்க. என்னடி
3: பகவானே? கேசவம் கேசவம்.
2: ஐயோ
3: கேசவம்மாவா, கேசவம்மாவா, தெய்வமே காட்டி போயோ. வெள்ளம் சபிட்டல்லே, ஒரு அத்தியாவசியத்தினானே. கிஷம்மாவா,
2: நின்ற வாக்கேட்ட அயலுடைய முன்னிலங்கானு சென்றிருந்தி தலையில்லாத கேரளத்தில் எத்தேண்டு வந்தானே. வணக்கம் தடிதப்பா.
3: கேசவம்மா போய்க்கோ, ചേച്ചിയും കൂട്ടിക്കൊണ്ട് ഞാൻ വീട്ടിലേക്ക് അമ്മയ്ക്ക് വാക്ക് കൊടുത്തല്ലേ. കേശവമ്മാവ
2: എങ്ങനെയെങ്കിലും നമുക്ക് ഇവിടെ കടന്നുകൂടാം. അപ്പ അന്തി അവലണ്ണാച്ചിയുടെ കൈകൊണ്ട് തന്നെ.
5: ആനന്ദക്കുട്ടനായി ജയറാമും മുനിയാണ്ടിയായി കലാഭവൻ മണിയും

0: இதோ போய் படுத்து தூங்கு.
1: ஆ பெங்கொச்ச மோளா,
2: நான் அப்படியே பரவில்லை ஆயிடுச்சு.
3: என்னங்க சத்தம்? நான் கேக்குறல என்ன சத்தம்?
4: ஒண்ணும் இல்ல, கனவுல பிசாசு வந்துச்சு, பயந்துட்டேன்.
3: தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரம் படுத்து தூங்க.
1: சே, கேசு அம்மாவும் பின்ன விட போய்
4: வெளியே வாங்க.
1: ஆளு தூர போயாச்சா? இந்த உதவி நான் மறக்க மாட்டேன்.
4: உங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சா?
1: இல்ல இல்ல,
4: இவ்வளவு வயசாயிட்டும் இன்னும் கல்யாணம் ஆகல.
1: இது வயசராய் மேக்கப்பட்டிருக்கியா?
4: அதுதான் சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க.
1: அடங்கப்பா, உன்னை நான் மறக்க மாட்டேன் காதலியே.
4: நானும் தான்.